அன்னக்கி சம்புலோ அப்பல பரமீசு தமிர் எல்லாத் அப்பல பரமீசு தமிர் எல்லாஹு தாலமாங்கே சிக்கி நித்துபூனா Kerami antu pasti ngayan, nu ansareo ansareo riko, tasi asi arami nai nai ke